0: கார் டேமேஜ் ஆயிட்டு இங்க பாருங்க, என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
1: ஐயோ, இதுக்குதான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
2: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 extension 104.
3: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
2: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
0: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
2: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
0: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
2: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-757-4969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம். தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9.

0: 102 தோசம் 9 அலைகள் இணைந்திருக்கிறீங்க. குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி இன்னும் ஒரு தகவலை தான் கொண்டு வரப்போறேன். இப்போ நம்ம எல்லாருலேயுமே வந்து நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நல்ல வாகனம் ஓட்டக்கூடியவங்க இருப்பாங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கூட நல்ல வாகனம் ஓட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்போ உங்களுடைய வாகனத்தில் ட்ராவல் பண்ணி கொண்டு கூட இருப்பீங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கணும். இப்போ வாகனம் ஓட்ட தெரிஞ்ச ஓட பழகி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் செய்த காரியத்தை பத்தி தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். பாரிஸ்ல நடந்த சம்பவம் தான் இது. இது ஒரு பஸ்ஸை ஓட்டுவதற்கு பழகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினி டிரைவர் செய்த காரியம்தான். அவர் வந்து பஸ்ஸை வந்து சந்தோஷமாக அவர் வந்து கன்ஃபிடெண்ட்டாக தைரியமாக வந்து ஓட்டிகிட்டு போகும்பொழுது அவர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு கட்டத்தில் கவனக்குறைவுனால அந்த பஸ்ஸை வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றுக்குள்ளே கொண்டு போய் அப்படியே விட்டுட்டாராம். அவர் அந்த ஆற்றுக்குள்ளே விட்டதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குன்னா, அந்த பஸ்ஸில் வந்து பயணிகளும் கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. நம்ம நல்ல நேரத்துக்கு அந்த பஸ்ஸில் வந்து இருந்தவங்க ஒரு 4 பேராக தான் இருந்திருக்கிறாங்க. அந்த 4 பேர் அதற்கு பிறகு பலர் வந்து இணைந்து தண்ணிக்குள்ளேருந்து காப்பாற்றிய சம்பவம் இப்போ பாரிஸில் இடம்பெற்றிருக்குது. இப்போ பாரிஸில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் இந்த ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளும் சின்ன வயசில் எப்பயோ ஒரு தடவை வாகனம் ஓட்ட பழகும் பொழுது இந்த விளையாட்டுத்தனத்தை காட்டியிருப்போம். ஆனால் அதுவே வந்து நம்ம சின்ன வாகனமாக இருக்கும் பொழுது நமக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய சேதாரம் வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய பஸ் அப்படின்றப்போ அதில் பயணிக்கக்கூடியவங்க அப்படின்னு நிறைய பேர்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. இப்போ இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் நிறைய சிறப்பான தகவல்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட். இப்போ நேரம் 4:31.
1: நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை. 2026 புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
2: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுக்கள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா ஷூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், கரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
1: இவற்றுடன் 2-wheel luggage set of 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னையர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மார்ஷே லோரன் விலே சென்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627. நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
2: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்,
1: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
3: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

0: ஐத்தமிழ் அலைகள் இணைஞ்சிருக்கிறீங்க குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியோடு. இப்போ எங்களோட பேசுறதுக்காக துளசி துளசி. இப்போ ஒரு புது பாடல் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது துளசி, சரியா? அந்த பாடலுடைய முதல் வார்த்தை வந்து துளசின்னு தான் ஆரம்பமாகும், தெரியுமா? எனக்கு உங்களோட பேரை கேட்டா அந்த பாடல் தான் ஞாபகம் வந்துச்சு. துளசி கோமலம் பாட்டு நான் எல்லாம் பாட நல்லா இருக்குமா துளசி? இப்ப நீங்களே கட் பண்ணிட்டு ஓடினாலும் ஓடிடுவீங்க. சரி, துளசி உண்டைக்கு நாளெல்லாம் அப்படி போச்சு.
1: நல்லது, நாங்க ஒரு கிளாஸுக்கு போறோம், நாங்க போயிட்டு 3 மணிக்கு வந்தேன்.
0: வந்ததுக்கு பிறகு நேரா குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் போட்டுட்டீங்க கேக்குறதுக்கு, சந்தோஷம். ஆனா நீங்க எதிர்பார்த்தது நடக்கலதான் இன்றைக்கு குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட்ல. எவ்வளோ சரியா கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? அப்படி இல்ல, இனிமே வந்து நீங்க என்னோட கதை கேட்க நிறைய கேட்கணும், ஓகேவா?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: மெட்ராஸ் படத்துல ஆகாயம் தீப்பிடித்த நிலா காய்மா கேள்வி.
0: நீங்க கேட்டுட்டீங்க அப்ப இன்றைக்கான கேள்வி. ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா காய்மா. ஓகே, நிலாவுக்கு குளிரா இருந்தா காய்மன? நிலாவுக்கு குளிரா இருந்துச்சா குளிர் காயும் தானே, ஆகாயம் தீப்பிடிச்சா
1: குளிரா இருக்கும்.
0: சரி, ரொம்ப நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, அப்ப இரவு நேரத்துல ஆகாயம் தீப்பிடிக்குமா? கவிஞரதான் கேட்கணும் என்ன? சரி, நாங்க பாட்டு கேப்போம்
1: என்ன?
0: யாரெல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம் பாட்டுக்கு? சரி, உங்களுடைய அந்த நல்ல மனசுக்காக இப்ப அந்த பாடல தான் கேப்பேன். ரொம்ப நன்றி.
1: ஓமாம், நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.

0: வாங்கினது இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 5144684424.
2: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
3: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
4: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
3: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
4: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
3: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
5: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
6: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
5: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு 5148335555, எக்ஸ்டென்ஷன் 104.
7: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
8: சா, இன்னைக்கு சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்குது.
9: இருக்காதா பின்ன? நான் சமைக்கிறதுக்கு பொருட்களை வாங்கின இடம் அப்படி.
10: இதென்ன புது கதையா கிடக்கு? அப்ப இவ்வளவு நாளும் வேண்டின இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேண்டுறீங்களே?
9: நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என் சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லவால இருக்கிற VN-Watt சூப்பர் மார்ஷேல வாங்கினான்.
10: நான் நினைச்சேன் ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பினவே போலண்டு.
9: அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்ல. நம்மட தமிழாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லவால இருக்கிற VN-Watt சூப்பர் மார்ஷேல வாங்கலாம்.
1: புதிய காய்கறிகள் மற்றும் பழ வகைகள், தரமான பொருட்கள், ஒவ்வொரு நாட்களும் அதிரடி சலுகைகள். அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஆட்டு இறைச்சி பங்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். மாஷே VN-Watt, 4919 Boulevard, Notre Dame, Laval.
9: மறந்துடாதீங்க, டோர் டெலிவரியும் இருக்கு. தரமான பொருட்கள், நிறைவான சேவை.
1: தொடர்புகளுக்கு 450-505-6222. மாஷே VN-Watt, 7700 ஃபெப்ரி, மோன்ட்ரியல், 5375 Boulevard, ஹென்றி புரோசா, மோன்ட்ரியல் நோர். ஒவ்வொரு குடும்பத்திற்குமான சிறந்த தேர்வு VN-Watt சூப்பர் மாஷே.

0: மாஸ்டர் திரைப்படத்துக்காக அனிருதோட இசையில பாடல கேட்டிருந்தோம். நீங்க கேட்டுட்டு குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சி. இப்போ நம்மளோட பேசுறதுக்காக நுதா, வணக்கம் நுதா.
1: ஓ, இனிய இதமான மாலை வணக்கத்துடன். நுதா, அப்படி இருக்கிறீங்க? பிரியா?
0: நான் பிரியா இல்ல.
1: அப்ப நீங்க யாரு?
0: கண்டுபிடிக்கலையா என்ன? நீங்க என்ன, சரியான கவலையா? நீங்க நல்லா சிரிச்சு கதைச்சு. நீங்க என்ன பேர்? நிஷா. என்னதான் கவலையா இருந்தாலும்
1: நாங்க
0: எப்படி இருக்கிறதான் நல்ல விஷயம். அதுதான், எல்லாரும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நீங்க சொன்னதை வந்து இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இனிமே வந்து நான் வாழ்க்கையில நீங்க சொல்றத இந்த விஷயத்த கட்டாயம் கடைபிடிப்பேன்.
1: பறக்கும் பேரும் கயிற டங்கு டங்கு.
0: கையில அந்த காப்பு காக்கி மண்டுவாங்க அந்த மாதிரி ஆயிடும் தானே? அந்த
1: எனக்கு முதல் தெரியாது. நாங்க ஊர்ல இருக்க அம்மாவே தான் எனக்கு சின்ன பக்கம் போறது. நாங்க இங்க பக்கம் வந்து செய்யல. அப்படி என்ன சிங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்க எனக்கு தெரியும். அது எனக்கு நான் பிறந்த கைகள் எல்லாம் அப்படியே அந்த கையெல்லாம் ஒரு வித்தியாசமான அடையாளமா இருந்தது.
0: என்ன
1: இப்படி சரியான கஷ்டமான சாப்பாடு செய்யற விஷயத்துல கஷ்டமானது தொடல், ஆனா சாப்பிட டேஸ்ட் ஆனது.
0: சாப்பிடும்போது அழகா கரைஞ்சு போயிடும், இலகுவா சாப்பிட்டுலாம். எனக்கு வந்து என்ன விருப்பம்? குலாப் ஜாமுன் விருப்பம்.
1: ஓ, என்னுடைய மகளுக்கு அதுதான் விருப்பம், குலாப் ஜாம்.
0: பாத்தீங்களா, அப்ப நானும் கூட மகள் மாதிரி என்ன
1: மகளுக்கு குலாப் ஜாம்.
0: சரி நுதா, நீங்க ஸ்வீட்டா பேசிட்டீங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு வந்து தொழிலாளர் தினமே ஃபர்ஸ்ட் இருந்தபடியா எல்லா உழைப்பாளிகள் எல்லாருக்கும் முதல்ல அந்த தொழிலாளர் தின மேல் வாழ்த்துக்களை கூறி எல்லாரும் தங்கற தொழில இன்னும் மேல மேல வர வேணும். அந்த இடத்துல பதவி உயர்வு எல்லாம் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்க அவையும் வாழ்த்து. நீங்களும் உங்களோட சேவைய தொடர்ந்து இப்படியே சந்தோஷமா சிரிச்சு கொண்டு உங்களோட சேவையை தொடர்ந்து செய்ய உங்களையும் வாழ்த்து. எல்லாருக்காகவும் உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குளுருக்கும் உன்னை நம்பி என்ற ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுங்க.
0: ரொம்ப நன்றி நுதா பேசினதுக்கு. எல்லாருக்காகவும் அந்த பாடல் வருது, இப்ப பாடல கேட்கலாம்.

0: தமிழ் பேசும் மக்களோடு ஐ தமிழ் FM 102.9
1: குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க ஐ தமிழ் FM ஓடாக. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக இவங்களோட பேசினா இவங்க பாடுறத கேட்டா ஒரு நாள் போதாது போதாது தானே மகாதேவி?
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா நிஷா?
1: நல்லா இருக்கிறேன் மகாதேவி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நானும் நல்லா இருக்கேன்.
1: இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி போச்சு?
2: ரொம்ப பிஸியா போயிட்டே இருக்கு.
1: ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்குது. அப்போ அந்த பிஸில நீங்க வந்து ஐத்தமிழோட நினைஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: ஆமா ஆமா, இந்த நிஷா பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசினா கொஞ்சம் கலகலப்பா சுவாரஸ்யமா நல்லா இருக்கும்.
1: ஓகே, கலகலப்பா சுவாரஸ்யமா இருக்குதா அப்போ பேசுறதுக்கு?
2: ஆமா, நல்லா பேசுறீங்களே, நிச்சயமா உங்களை பாராட்டணும். எல்லாரும் இந்த மாதிரி சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேச வைக்கிறதுக்கு நிச்சயமாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி மகாதேவி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன?
2: ஸ்வீட்டா? உங்களுக்கு பக்கம்தான். உங்களுக்கு குலோப் ஜாமுன் பிடிக்குமா? எனக்கு கொஞ்சம் ரசகுல்லா பிடிக்கும்.
1: நினைச்சேன் ரசகுல்லா தான் நீங்க சொல்லுவீங்கன்னு. இப்ப ரசகுல்லா பிடிக்கணும், அப்ப உங்களுக்கு ரசமலாயும் பிடிக்கணுமே. அப்படியா?
2: ரசமலாய் பெருசா அவ்வளவா எனக்கு,
1: அது கொஞ்சம் சாஃப்ட் கூடவா இருக்கு.
2: என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அது இல்லன்னா நான் குலோப் ஜாமுன் சாப்பிடுவேன்.
1: பாத்தீங்களா, நம்ம ஒரே டீம். சரி, இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 10 ரசகுல்லா கொடுத்துட்டாங்க, ஒரே அடியா சாப்பிடணும் அப்படி, நீங்க சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா?
2: நிச்சயமா சாப்பிட மாட்டேன்.
1: ஆமா, ஏன்னா ஆரோக்கியம் தான் முக்கியம்.
2: ஒன்னு இல்ல ரெண்டு, இவ்வளவுதான் மேக்ஸிமம். நீங்க 10 இல்ல 100 வச்சா கூட சாப்பிட மாட்டேன்.
1: நீங்க சொல்றது உண்மை. இந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான்.
2: அப்படியே தான்,
1: அதேதான். சரி, அப்படிதான் நம்ம வந்து ஒரு கதை இருக்குல்ல, அது எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து ஒரு அளவுக்கு மேல போனுச்சுன்னா வந்து நமக்கு திகட்ட தொடங்கிடும் தானே. அது உணவு மட்டுமே இல்ல, எல்லா விஷயமுமே
2: தானே.
1: சரி, ஓகே, இப்ப இவ்வளவு விஷயம் பேசியாச்சு, என்ன பாடல் வேணும்?
2: என்ன பாட்டு கேக்கலாம் இன்னைக்கு? சங்கீத பக்கம் போகும். நீங்க பாட்டை கண்டுபிடிச்சு போடுங்க.
3: யாழென்றும் பாம ப ததப பம ப ததப பம ப ததப பம ப ததப பம ப ததப ப ததப
1: என்ன பாட்டு வரும், டைட்டில் வரைக்கும் பாடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா மூச்சு வாங்குதுன்றீங்க. சரியா, அழகா பாடுனீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரோவும் அப்படிதான் கொடுத்தேன் மகாதேவி, இவங்களோட பேசினா பாடினாலாம் ஒரு நாள் போதாது அப்படின்னு கொடுத்தேன். கட்டாயம் நீங்க நல்லா பாடுறீங்க. அந்த பாடல கேக்குறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு நாள் வேணும். ஓகேவா?
2: சரி, உங்களுக்கு ரகசியமா ஒரு பாட்டு அனுப்பி வைக்கிறேன். உங்க வாழ்த்துக்கு, உங்க அன்புக்கும் வாழ்த்துக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி மகாதேவி, தொடர்ந்து ஐத்தமிழோட இணைஞ்சிருங்க. என்ன?
2: ஆமா ஆமா, சரி, மீண்டும் பேசுவோம்.

ரிகரி மக மரிக தரிநிதனா தரிநிதனா தரிநிதனா தரிநிதனா தரிநிதனா

0: இந்த பாடல்ல இந்த கடைசி வரி தான் ஒரு அற்புதமான வரி. இசை தெய்வம் நானடா, வேற லெவல்ல இருக்கும். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக உஷா.
1: முதல்ல
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா சூப்பரா இருக்கிறபடியே தானே நிஷாவ தேடி வந்த நாங்கள் இப்போ.
0: அதுதானே
1: நான்
0: ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், சரியா?
1: என்னது?
0: இன்னைக்கு ஒரு ஆள்
1: கூறுங்கள் கூறுங்கள்
0: பாயசம் வச்சாங்களாம், உங்களுக்கு தெரியுமா?
1: நானும் பாயாசம் வச்சேன், அதே நேரம் நீங்களும் பாயாசம் செய்தீர்கள்.
0: ஆம் ஆம், நானும் பாயாசம் குடித்தேன். நீங்கள் பாயாசம் கொடுத்தீர்களா?
1: ஆமா, நாங்க சேமியா பாயாசம். அங்கே என்ன பாயாசம் செய்தீர்கள்?
0: இங்கேயும் சேமியா பாயாசம் தான்.
1: கருப்பட்டி போட்டீர்களா, வெள்ளம் போட்டீர்களா?
0: இங்கேயும் பனங்கருப்பட்டி தான் போட்டோம்.
1: நாங்களும் அதே மாதிரி தான் செய்தோம். எப்படி?
0: அதுதான் வேவ் லென்த்ன்றது உஷா, பாத்தீங்களா? நீங்க வந்து அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் வந்து அந்த ஒரு வேவ் லென்த்ல நாங்க வந்து வர்க் ஆகி கொண்டே இருக்கிறோம்.
1: அதுதான் அதுதான், நாங்கள் எல்லாம் பனங்கட்டி போட்டு கேமியாவுக்கு பாயாசம் காய்ச்சி அந்த முந்திரிய வத்தல் கிரேப்ஸ் எல்லாம் மறுத்து நீல சூப்பரா காய்ச்சி
0: குடிச்சீங்க.
1: இப்படியே சாப்பிட்ட வாழை இலையில் ஊத்தி
0: பப்படம்
1: பப்படம் எல்லாம் சாப்பிட்டாச்சு. சோறு கறியோட வாழை இல சாப்பிட்டு முடிய அந்த வாழை இலையில பாயாசத்தை கிள்ளி விட்டு
0: அதேதான். அப்பதான் அந்த
1: என்ன செய்ய
0: சொன்னாங்க பாயசத்தை சாப்பிட்டு என்ன நல்ல விமர்சனம் வந்துச்சு? விமர்சனம் வந்திருக்கு தானே பாயசத்துக்கு? என்ன விமர்சனம் வந்துச்சு?
1: அது சொல்லவே தேவையில்ல. பாயாசம் வந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும்.
0: அப்ப எல்லாரும் என்ன சொன்னவங்க?
1: நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. காப்பு போட வேணும் என்று சொன்னாங்க. வளையல் போட வேணும். பாயசம் காய்ச்சின கைய கண்டாங்க. நான் கைய குடுத்தேன், ஆனா வந்தது பிளாஸ்டிக் காப்பு.
0: எல்லாரும் வந்து அது வந்து உங்கள்ட்ட சொல்லிருக்காங்க, இது வந்து இத வந்து நீங்க வந்து தங்க விலையாக நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு.
1: ஆமா, தங்கம் என்றுதான் சொல்லி போட்டார்கள். ஆமா, நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா சாமி என்று சொல்லிவிட்டேன்.
0: ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பேசுறீங்க உஷா. இப்ப வந்து நான் இன்னைக்கு சாப்பிட்ட பாயசம் மறுபடியும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, மறுபடியும் பாயசம் குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன யோசிக்க வச்சிட்டீங்க. நீங்க அந்த முந்திரி
1: அப்ப நீங்க மிச்சம் இருக்குன்னு நீ உண்ட அம்மா வச்ச பாயசம்.
0: ஓ ஓ,
1: அத பாத்து குடிங்கோ போய் வேண்டி.
0: ஓ, ஒரு வெட்டு வெட்டு அமேன. நேரம் இப்பொழுது 5:16.
2: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
2: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
3: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
2: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969 ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
4: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
5: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
4: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
2: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
6: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
4: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னலை பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
7: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
4: எதடா கேக்குற?
7: ஏய், இது விண்டோல போட்டுருக்க லைன்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
4: ஓ, இதத்தான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
2: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
6: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
3: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: Fish Cartel, இலக்கம் 1581 Rue Gentilon East, Montreal, Fabry Metro க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581. நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை. 2026 புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
3: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுக்கள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா ஷூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள் நவீன டிசைன்களில்.

0: சாமுராய் திரைப்படத்துக்காக ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரணி பாடிய பாடல் கேட்டீங்க. நேரம் இப்பொழுது 5:31.
1: நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை. 2026 புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
2: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுக்கள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா ஷூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், கரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
1: இவற்றுடன் 2-wheel luggage set of 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னையர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மார்ஷே நூரன் விலே சென்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627. நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
2: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமிழ் மொபைல் ஆப்,
1: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமிழ் ரேடியோ மொபைல் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
3: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

0: இப்படி பொய் சொல்ல தெரியாது அப்படின்னு ரொம்ப அழகா உண்மைய சொன்னாங்க நம்ம இந்து. வணக்கம் இந்து.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன் இந்து. சரி இந்து, இப்போ உங்களோட பேர் வந்து இந்துன்றது வந்து எனக்கு நல்ல பழக்கம் ஆயிருச்சு, அப்ப என்ன பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: இரவு என்ற அர்த்தம்
0: அதே மாதிரி நான் ஷோ செய்யும் போது நீங்க வந்துட்டீங்க.
1: அப்ப ரெண்டு பேரும் ஒற்றுமையால வந்துட்டோம்.
0: அதேதான் இந்து. சரி, இன்னைக்கு நாள் இந்துக்கு அப்படி போச்சு.
1: வாழைப்பழம்
0: கத்தரிக்காய் பொரிச்ச குழம்பு சேர்த்து வச்சா? உங்களுக்கு புட்டோட என்ன சாப்பிட பிடிக்கும்? புட்டு எப்படி சாப்பிட்டா பிடிக்கும்?
1: புட்டோட சில நேரம் உருளைக்கிழங்கு,
0: சட்டியில
1: அப்படியே நல்லெண்ணெய் ஊத்தி இதுகள் எல்லாத்தையும் அப்படியே சொட்டு உப்பும் மஞ்சள் இதுவும் மஞ்சளும் போட்டு மெத்தை தூளும் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே வதக்குறது. வதக்கி போட்டு அந்த புட்டை அப்படியே கிளறி விட்டா ஓகே, பிரச்சனை முடிஞ்சு.
0: நீங்க இப்ப எனக்கு சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் ஸ்கூல் படிக்க இந்த மாதிரி எங்க அம்மா செஞ்சு தரவ ஸ்கூலுக்கு கொண்டு போய் சாப்பிடுறதுக்கு. அது வந்து செஞ்ச உடனே சாப்பிடறத விட ஸ்கூலுக்கு கொண்டு போவேக்க அதுல வந்து அந்த எல்லாம் நல்லெண்ணெய் எல்லாம் அதுல ஃபுல்லா ஊறி அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் தானே?
1: நல்ல
0: விஷயம், நீங்க கற்றுக்கொள்றது மட்டும் இல்ல
1: பொரியானி என்று சொன்னேன்.
0: அது வந்து பிரியாணி என்ற மாஸ்க் போட்ட குலசாதம், சரியா?
1: ஆமா ஆமா.
0: சரிம்மா, என்ன பாட்டு வேணும் இந்துவுக்கு?

0: அந்த பாட்டு.
1: இப்போ இந்துண்ட இசை மலையில நினைச்சிட்டு அவங்களுக்காக மனசெல்லாம் பாடல் நான் கொடுக்க போறேன். ரொம்ப நன்றி இந்து.
0: நன்றி நிஷா குட்டி மெத்தகுடிக்கு. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வாழ்க வாழ்க. அந்த பாட்டுவேன். நன்றி
1: நன்றி.

0: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட் மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என்ன கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
1: விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
4: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
2: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்ன தானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
5: ஏய், இது இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
2: எதனா கேக்குற?
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாயி பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
4: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
1: தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில்.

உங்களுக்காக அனிருத்தின் இசையில் அனிருத்தோடு இணைந்து பிரியா மாலிக் பாடிய பாடல கேட்டீங்க. அடுத்ததா இன்னும் ஒரு சிறப்பான பாடல் வருது. அந்த பாடலோட நானும் ஐத்தமிழ் எஃப்எம்னுடைய குட் ஆஃப்டர்நூன் வேர்ல்ட் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைய தினம் நான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் செய்திகள்லாம் உங்களுக்காக சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சுனாமி மாதிரி நீங்கள் அன்பால் என்னை தாக்குனதால நான் அப்படியே லைட்டாக முழுகி இப்போ எழும்பி வந்துட்டேன். மறுபடியும் உங்களுடைய அன்பை தொடர்ந்து ஐத்தமிழ் எஃப்எம் கொடுத்துட்டே இருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே நான் வந்து ஜாலியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஐத்தமிழ் எஃப்எம்னுடாக சந்திக்க போறேன். அது வரைக்கும் நீங்க ஐத்தமிழ் எஃப்எம்ல வரக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கேட்டு மகிழுங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பான தரமான பாடல்கள் எல்லாமே ஐத்தமிழ்ல உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரைக்கும் இப்போ இந்த நொடி இந்த தருணம் உங்கள் எல்லோரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நிஷாந்துஜா. நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.

0: தலைப்புச் செய்திகள்.
1: மின்சார கட்டமைப்பு ஒப்பந்தம் மீண்டும் நடைமுறையில் இருப்பதாக கியூபெக் மாகாண அரசு தெரிவிப்பு. பிக்குகளுக்கு இனிய புதிய கட்டுப்பாடுகள். இந்த வருடத்துக்குள் அதிகால மாணவர்கள் சிறைக்கூடம் செல்வார்கள் என ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட 657 பழங்கால சிலைகள் திருப்பி வழங்கியது அமெரிக்கா. போர் நிறுத்தம் தொடர்பான புதிய முன்மொழிவை அமெரிக்காவுக்கு அனுப்பியது ஈரான்.
0: கனேடிய செய்திகள்.
1: கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் இன்று முதல் குறைந்தபட்ச ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு மணி நேரம் குறைந்தபட்ச சம்பளம் 50 சென்டால் அதிகரிக்கப்பட்டு $16.60 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் இன்ஸ்டிடியூட் ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வில், குறிப்பாக மொன்றியல் நகரில் வாழும் ஒருவருக்கு மணி நேரத்திற்கு சுமார் $30 வருமானம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வாடகை, உணவு மற்றும் போக்குவரத்து செலவுகள் வேகமாக உயர்ந்து வருவதால் தற்போதைய சம்பள உயர்வு போதுமானதல்ல என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதேவேளை தொழிலாளர்களின் வாங்கும் திறனையும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பொருளாதார நிலையத்தையும் சமநிலைப்படுத்தும் நோக்கில் இந்த உயர்வு வழங்கப்பட்டதாக ஜீன் போல் தெரிவித்துள்ளார். கியூபெக் மற்றும் நியூஃபவுண்ட்லேண்ட் லப்ராடர் இடையிலான மின்சார கட்டமைப்பு ஒப்பந்தம் இன்னும் நடைமுறையில் இருப்பதாக கியூபெக் மாகாண அரசு தெரிவித்துள்ளது. இந்த இடைக்கால ஒப்பந்தம் வியாழக்கிழமையுடன் காலாவதியாவதாக கியூபெக் அமைச்சர் கிறிஸ்டின் ஃபிரெஷ்னோர் நியூஃபவுண்ட்லேண்ட் லப்ராடர் முதலமைச்சர் டோனி வோக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கையை அறிவிப்பதை எதிர்பார்த்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். லப்ராடர் பகுதியில் உள்ள சர்ச்சில் ரிவர் மின்சார பகிர்வு திட்டம் இரு மாகாணங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக கிறிஸ்டின் ஃபர்ஷ் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் முதலில் 2024 சென்ட் ஜோன்ஸ் நகரில் நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லப்ராடர் முன்னாள் லிபரல் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு இறுதியில் ஆட்சிக்கு வந்த டோனி வெக்கம் தலைமையிலான அரசு ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்ய குழு ஒன்றை நியமித்திருந்தது. அந்த ஆய்வு அறிக்கை நேற்று மாலை அவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக இன்று அவர் கருத்து வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடா விமானப்படை அதிகாரியும் விருது பெற்ற துல்லிய துப்பாக்கி சுடும் வீரருமான கென்ட்ரிக் பாலிங் சட்டவிரோதமாக 8 துப்பாக்கிகளை கனடாவுக்கு கொண்டு வந்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டுள்ளார். அமெரிக்காவில் பணியாற்றி வந்த அவர் கனடாவுக்கு திரும்பிய போது அவரது ஆடைகள் மற்றும் காலணிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சில துப்பாக்கி உதிரி பாகங்கள் சிலவற்றில் வரிசை எண்களே இல்லாத நிலையில் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கனடா எல்லை பாதுகாப்பு முகாமை மற்றும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 29 துப்பாக்கிகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருந்தது. நோராட் அமைப்பில் பணியாற்றிய காலத்தில் தனது சில துப்பாக்கிகளை அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றதுடன் அங்கு மேலும் சில ஆயுதங்களையும் வாங்கியிருந்ததாக நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்ட ஒப்புதல் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: தொடர்வது இலங்கை செய்திகள்.
1: இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகளுக்கு புதிய கட்டாய நடைமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக புத்தசாத்தன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதியமைச்சர் கமகேதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகள் தத்தமது மூத்த பிக்கு, பிராந்திய பௌத்த தலைவர் மற்றும் அந்தந்த பீடங்களின் மாநாயக்கத்தினர் ஆகியோரிடமிருந்து பரிந்துரைகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த சட்டம் முன்னரே இயற்றப்பட்டிருந்தாலும் தற்போது இது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் தாய்லாந்துக்கு பயணம் மேற்கொண்டிருந்த பௌத்த பிக்குகள் தொடர்பில் வெளியான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த வருடத்துக்குள் அதிகளவானவர்கள் சிறைக்கூடம் செல்வார்கள் என்பது உறுதி என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம். 1000 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. வழக்கு விசாரணைகளுக்கு அமைய விரைவாக ஊழல்வாதிகளுக்கு குற்றங்களில் ஈடுபட்டவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என சிறைக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். இதன் காரணமாக சில தரப்பினர் அஞ்சுகின்றனர். அனைத்து குற்றவாளிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான மக்கள் ஆணையை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள். அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காகவே நான் செயற்படுத்துகின்றோம். மக்களும் அரசாங்கமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பயணிக்கும் அரசமாக இது அமைந்துள்ளதால் மக்கள் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தமது சேவை அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 6 மாதங்களில் முன்னெடுக்கப்பட்ட சுற்று வளைப்புகளில் 289 பேருக்கு எதிராக சட்டவிரோத சொத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் போதைப் பொருள் தொடர்பில் 163,197 பேர் கைதாகியுள்ளனர். இதில் 2,719 பேர் மீது தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: அடுத்து இந்திய செய்திகள்.
1: இந்தியாவில் இருந்து திருடப்பட்ட 657 பழங்கால சிறைகள் அமெரிக்கா திருப்பி அளித்துள்ளது. அவற்றின் பெறுமதி இந்திய மதிப்பில் 133 கோடி ரூபாய் என இந்திய வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. இந்தியாவில் இருந்து திருடப்பட்ட பழங்கால சிலைகள், புராதன பொருட்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனித்துவ காலத்தில் கடத்தப்பட்டிருந்தன. பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது பழங்கால அரிய பொருட்களை இந்தியாவிடம் ஒப்படைக்குமாறு குறித்த நாடுகளிடமும் அரசுகளிடமும் வலியுறுத்தி வந்திருந்தார். அதன் பிரகாரம் இந்தியாவிலிருந்து திருடப்பட்டு அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்ட 657 பழங்கால சிலைகள், அரிய பொருட்கள் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய தூதரக அதிகாரி ராஜலட்சுமி கடாமியிடம் இந்த பொருட்கள் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடன் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தியிருந்தது. இதில் 2,000-க்கும் மேற்பட்ட ஈரானிய மக்கள் பலியானார்கள். இந்த தாக்குதல் ஏறக்குறைய 40 நாட்களாக நீடித்து வந்த நிலையில் ஏப்ரல் 8ஆம் தேதி 2 வார கால போர் நிறுத்தம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது பதற்றம் தணிந்திருந்தது. எனினும் ஈரான் அமெரிக்கா இடையே நிரந்தர போர் நிறுத்தத்துக்காக பாகிஸ்தான் 21 மணி நேர நீடித்த தொடக்க கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏதும் முடிக்கப்படவில்லை என இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து விட்டதும் எனவும் அமெரிக்கா தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடுவதுடன் நீடித்த பொருளாதார நெருக்கடி நீடிக்கும் என அமெரிக்கா தெரிவித்தது. இதனால் மேற்காசிய பகுதியில் மீண்டும் பதற்றம் கூடியது. இந்த நிலையில் ஈரான் உயர் தலைவர் அயாத்துல்லா முத்பா கமேனி உள்ளிட்ட எக்ஸ்தல வலைத்தள பதிவொன்றில் மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் வெறும் காகித புலிகள், அவர்களால் அவர்களை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தாக்குதலின் போது அதற்கு ஆதரவாக செயற்பட்ட இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளை நேரடியாக குறிக்கும் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஈரான் நடத்திய தாக்குதல்களின் போது பல்வேறு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் இலக்காக கொல்லப்பட்டன. அவற்றின் மீது ராக்கெட்டுகள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதுபோன்று மற்றொரு பதிவில் பாரசீக வளைகுடா வெறும் கடல் நீர் என்றில்லாமல் எங்களுடைய அடையாளம் மற்றும் நாகரிகம் ஆகியவற்றின் ஒரு பகுதியாக அது உள்ளது. நாடுகளுக்கு இடையே இணைப்பு புள்ளியாக இருப்பதுடன் உலகளாவிய பொருளாதாரத்துக்கான முக்கிய வழியாகவும் அது உள்ளது என தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது முன்மொழிவை பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் வழியாக அமெரிக்கா ஈரானுக்கு அனுப்பியுள்ளதாக ஈரானிய ஊடகமான IRNA தெரிவித்துள்ளது. தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடங்கிவிட்டதாக தோன்றிய நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இரு நாடுகளும் April 8 அன்று போர் நிறுத்துவதற்கான ஓர் உடன்பாடு எட்டின. ஆனால் மேலும் நிரந்தரமான அமைதிக்கான ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: மின்சார கட்டமைப்பு ஒப்பந்தம் மீண்டும் நடைமுறையில் இருப்பதாக கியூபெக் மாகாண அரசு தெரிவித்துள்ளது. பிக்குகளுக்கு இனி புதிய கட்டுப்பாடுகள். இந்த வருடத்துக்குள் அதிகளவானர்கள் சிறைக்குடன் செல்வார்கள் என ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட 657 பழங்கால சிறைகள் திருப்பி வழங்கியது அமெரிக்கா. போர் நிறுத்தம் தொடர்பான புதிய முன்மொழிவை அமெரிக்காவுக்கு அனுப்பியது ஈரான். கேட்டது ஐத்தமிழ் FM-இன் பிரதான மாலை நேர செய்திகள். தொடர்ச்சியாக ஐத்தமிழ் FM-ஓடு இணைந்திருங்கள்.

காற்றலையின் காதலனாய். தமிழ் FM 102.9.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 இல்

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: Stay tuned to iTamil FM 102.9.
1: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma, ekachakamma, one
1: kanda heartbeat da yerde. 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
2: குறி வெச்சா ஏற விழணும்.

தமிழிசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் FM 102.9 102.9

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: ஒன்பது அலைவரிசையில் ஓர் புரட்சி ஐ தமிழ் எஃப்எம்
2: குறி வச்சா எற விழணும்.